அம்மாவுக்கு அக்கா வந்தேனா பாப்பாங்களே துவலால கோயம்பரம் ஜடுமுருவோம் ஓ மிருகன் மனவோம் நல்ல கலக்காமனா மாமா அங்கே நாங்கள் எங்கே அங்கே எவ்வளோ நாமே.